கிதாக்கப்பட்டகிராம் கிமாத் கிரிபந்த் கிரிபந்த் யாரா சலூர் கால திருக்கிடி உஸ்தாசு ஹோம் டேர் ஜியா தமனனக்கு ஜகச்சி பட்டகிராம் யோகாசி ரேடியோ தேச்சி தாகிஸ் சானி நிஷ்டரே ځکه چې یو ځکه انسان خپل وخت تیر کی د خندا د خوشحالي وخت تیر کی او بیا د هغه ځی خلک کومره مینه نام فيه کناوري دونکو چې بس سوایمو